0: pam pam pam pam tarararam pam pam tarararam pam pam tarararam pam pam pam pam pam pam
1: My Radio 90 FM கேட்டறிஞ்சு கூட்டு கூடாம்.

0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாடு.
1: My Radio 90 FM, 90 FM. கேட்டறிஞர் கூட்டுக்குடா.

சினிமா பிடிக்கும் கோடை பாக்கம், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பாக்கம், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, இத பாக்காத கண்ணு என்ன கண்ணு.